0: சரியாக பிற்பகல் ஒரு மணி ஆகிறது. அன்பான மொரிஷியஸ் வானொலி நேயர்களுக்கு என் உளம் நிறைந்த திட்டிற்கும் திங்கட்கிழமை மத்திய வணக்கம். 219 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அருகில் மொரிஷியஸ் வானொலியில் நாடோறும் இந்நேரத்தில், அதாவது மத்திய நேரத்தில் ஒளிபரப்பாகும் உங்கள் இரண்டாவது தமிழ் நிகழ்ச்சி கதர்கள், உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

0: இன்றைய குரலில் இல்லறவியல் அன்புடைமை. குரல் 73 அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போது இயைந்த தொடர்பு பொருள். அருமையான உயிருக்கு உடம்போது அமைந்துள்ள இந்த தொடர்பு அன்புடனேயே பிணைந்துள்ளது என்பதை இதன் பொருளாகும். திருக்குறளில் இல்லறவியலின் மிக முக்கியமான அதிகாரங்களில் ஒன்று அன்புடைமை. அதிகாரம் 8 ஆகும். அன்பு மட்டுமே மனிதனை முழுமையான மனிதனாக மாற்றுகிறது. மொழிபெயர்ப்பு, அதாவது ஆங்கில மொழிபெயர்ப்பு, த கனெக்ஷன் பிட்வீன் த சோல் அண்ட் த ஃபிசிக்கல் பாடி இன் ஹியூமன் லைஃப் இஸ் சேட் டு பி தி ரிவார்ட் ஃபார் லிவிங் எ லைஃப் பவுண்ட் பை லவ். இதோ இக்குறப்பாக்களை நாங்கள் கேட்போம். அன்புடைமை, லவ்விங் கைண்ட்னஸ்.
1: அன்புடைமை
2: அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழார்வலர் உன் கண்ணீர் பூசல் தரும்.
1: Est-il verrou capable de tenir enfermé l'amour? De ceux qui aiment, les larmes proclament l'amour.

0: Le bonheur dans la vie sans amour, dans le cœur est doublement impossible, comme l'est le bourgeonnement d'un arbre mort dans une terre stérile.
1: புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பு இளவர்க்கு.
0: À quoi servent les membres extérieurs à ceux chez qui le membre intérieur, l'amour, est absent?
2: அன்பின் வழியது உயிர் நிலை அத்திலார்க்கு என்பு தோல் போர்த்து உடம்பு.
0: Le corps où réside l'amour est un corps vivant. Autrement, le corps n'est qu'un tas d'os recouvert de peau.

0: மங்கையருளி நிகழ்ச்சி தொடர்கிறது. சரியாக பிற்பகல் 1:30 மணி வரை,
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: அன்றைக்கும் நியவை, இன்றைக்கும் நியவை, என்றும் நியவை. திரைப்பட வரிசையில் அண்மையில் பாடப்பட்ட பாடல்கள். ஆடி மாதம், மாதம் முழுவது ஆன்மீக மனம் கொண்டு மாதமாக ஆடி மாதம் உள்ளது. ஆடி மாதத்தை பொறுத்தவரை மாத பிறப்பு துவங்கி அனைத்து நாட்களுமே முக்கியமான நாட்கள்தான். காளியம்மன், மாரியம்மன், முக்கன்னியம்மன் மற்றும் பத்ரகாளி, துர்கை போன்ற தெய்வங்களை வழிபடும் ஒரு பெரிய கொண்டாட்டமாகும். இதோ தெய்வ குழந்தை படத்தில் வந்துள்ள ஒரு பாடல்.

முத்து முத்து மாரியம்மன் பக்தி பாடல் சங்கர் கணேசியில் வாழி எழுதியுள்ளார். இசைக்குயில் சித்ரா பாடிய புகழ்பெற்ற நாட்டுப்புற பாடலாகும்.

மாரியம்மனின் தாய்மையை போற்றி நோய் தீர்க்கும் சக்தி வேண்டி பக்தர்களை அவளை தாங்க இல்லத்திற்கு அழைப்பதாக இப்பாடலை அமைந்துள்ளது.

இறையருளும் மகிழ்ச்சியும் நம் குடும்பத்திற்கு என்றும் கிடைத்திட வேண்டும் இந்த ஆடி மாதத்தில். அன்றைக்கும் நியவே இன்றைக்கும் நியவே இதோ வரும் இக்கால படத்து பாடல். 2011 வெளிவந்த தேவ திருமகள் படத்து வந்துள்ள தாலாட்டு பாடல்.

இது தன்னியின் தாலாட்டு பாடல். ஒரு தந்தை தன் மகள் மீது வைத்துள்ள எல்லையற்ற பாசத்தையும் அவர்களின் தூய்மையான பிணைப்பையும் விவரிக்கும் ஓர் உன்னதமான பாடலாகும். கவிஞர் முத்துக்குமாரின் வரிகளில் பிரகாஷ்

0: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.
1: மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. கவிஞர் வைரமுத்துவின் வரிகளில் உருவான ஒரு உன்னதமான தத்துவ பாடலாகும் கூச்சாடியான் திரைப்படத்தில் வந்துள்ளது இப்பாடல். மனித வாழ்க்கையின் ஏற்றாட்டங்களையும் சவால்களையும் எதிர்கொள்வதற்கான மிக ஆழமான வாழ்க்கை தத்துவங்களை மிக எளிய தமிழில் நமக்கு கற்பிக்கிறது.

மாறுவதெல்லாம் உயிரோடு மாறாததெல்லாம் மண்ணோடு பொறுமை கொள் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம் அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால் பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம் விலைக்கு வாங்க முடியாது பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது சூரியனுக்கு முன் எழுந்து கொள் சூரியனையே ஜெயிப்பாய் நீ என்பது உடலா உயிரா பெயரா மூன்றும் இல்லை

0: சினத்தை அடக்கு. கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம்.
1: இப்பாடலின் தத்துவ வரிகளை நம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் சொந்த குரலிலும் இடம் பெறுகின்றன.

0: மங்கையருளின் நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: அன்றுக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்று நியவை திரைப்பட வரிசையில் இன் சுவை தரும் பாடல்கள் இன்னிசை திரை பாடல்கள். வாரணம் ஆயிரம் படத்தில் வந்துள்ள அருமையான ஒரு பாடல் இது.

வேளையில் நீங்கள் கேட்கும் பாடல்கள், நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் பாடல்களை அனைத்தும் உங்கள் மனதிற்கு இனிமையாக ஒலிக்க என்று நம்புகிறேன்.

பாடலை அர்த்தம் கவிஞர் விஜய் துள்ளலான அவர்களோ இளம் பெண்ணின் தன் திருமணத்திற்கு முன்பாக தன் கைகளில் மருதாணி வைக்கும் போது ஏற்படும் மாபெரும் மகிழ்ச்சியையும் தன் கனவாக வரப்போகும் மாமாவின் மீதான எல்லையற்ற காதலியும் மிக அழகாக பிரதிபலிக்கின்றன.

உங்கள் நிகழ்ச்சியில் வரும் இறுதி பாடல் இது. ஆம், உங்கள் இன்றைய நாள் இனிமேல் மிகச்சிறந்த நாளாக அமையட்டும் என்று நம்புகிறேன். உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சியின் பாடலுடன் நிறுவப்பெறும். சரியாக 7 மணிக்கு இதே வானொலியில், இதே அலைவரிசைகளில், அதாவது இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி சேருவி நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்ப ரத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த நன்றி வணக்கம். நீங்களே

0: पकड़ो चोर।
1: My, this is Radio Voices.
2: நமஸ்காரம்,
3: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
4: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபீ கா.

0: This is Radio Marches.
1: 您好
2: Assalamualaikum.
3: Welcome to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki Hrudaya Purvaka Namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
6: இசை அருவி புவனேஸ்வரியோடு இசை அருவி புவனேஸ்வரி
8: வணக்கம் அன்பு நேயர்களே, மாலை நேரத்தின் அழகை தாண்டி இரவின் அமைதி மெதுவாக நம்மை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது. நாள் முழுவதும் உழைத்து கடமைகளை நிறைவேற்றி இப்போது குடும்பத்துடன் அமைதியாக அமர்ந்து ஓய்வெடுக்கும் இந்த இனிய நேரத்தில் உங்கள் இசை அருவி நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய பயணத்தை இறைவனின் அருளை நிறைவூட்டும் வகையில் ஓர் இனிய பக்தி பாடலை கேட்போமாக.

இரவு வெறும் ஒரு நல்ல நேரம் மட்டுமல்ல, அது நம்மை நாமே சந்திக்கும் நேரம். நாள் முழுவதும் ஓடிய எண்ணங்கள் கொஞ்சம் அமைதியடையும் நேரம். குடும்பத்தினருடன் சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளும் நேரம். அந்த அழகான தருணங்களுக்கு இசை இன்னும் இனிமை சேர்க்கிறது. இது உங்கள் இரவுக்கான அடுத்த திரைப்பட பாடல்.

சிலர் இப்போது இரவு உணவை முடித்து ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பீர்கள். சிலர் குடும்பத்துடன் தேநீர் அருந்திக் கொண்டிருப்பீர்கள். சிலர் நாளைய வேலைகளை நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். எங்கு இருந்தாலும் இந்த இசை உங்கள் மனதில் ஒரு சிறிய புன்னகையை மலராற்றியட்டும். அடுத்த இனிய பாடல் இதோ.

பகலில் நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் இரவு மட்டும் கொஞ்சம் மெதுவாக நடக்கிறது. அதனால் தான் பல இனிய உரையாடல்களும் அழகான நினைவுகளும் குடும்பத்தின் சிரிப்புகளும் இரவு நேரத்தில் பிறக்கின்றன. அந்த இனிய தருணங்களோடு அடுத்த

ஒரு நாள் முழுவதும் உழைத்த பிறகு கிடைக்கும் ஓய்விற்கு ஈடு இணை இல்லை. அந்த ஓய்வின் அருமையை உணர வைக்கும் இந்த நேரத்தில் மனதை வருடும் ஒரு பாடலுடன் தொடங்குவோம்.

வீட்டின் ஒரு மூலையில் குழந்தைகள் பாடல்களை பாடங்களை முடித்து கொண்டிருக்கலாம். மற்றொரு மூலையில் பெற்றோர் நாளைய திட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம். அந்த அன்பான குடும்ப சூழலுக்கு இசை ஒரு அழகான பின்னணி இசையாக வரை அமைகிறது. அந்த குடும்ப நேரத்திற்கான

வானொலி நேயர்களே, இசை அறுவேணும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.